பா இவான சிப்பலியா ரோசன்சோ சிப்பைனா பா இவான் சேனா பா இவான் நெஷ்டு ரக்காத்து கமோ எஸ்ஹ்வானத்து ச மாக்கியத் ரோசன் ச பா இவான் இ ச சியாவ தகோத்தின கும்பானியா சோஃபியா ப்ளோவ்தி வாடனே புர்கஸ் மூதி ஸ்பெஷல் ச கும்பானியத்து புர்கஸ் Sofia, Sofia, Sofiance to! Ej, Klaus, w kizamu, po czerowno, mumczęce! Lele, kif gotin sławek małka. За фамилия Кълънови и топ мацката приятелче, топ си, на здраве, с меню, благодаря, благодаря, благодаря, Евхаристополис, стая се, стая све. Живели и на здраве! Петък ден на майстора, 28 август, на честотите на радио Утре.